ஆனா நிறைய மேலே போய் எழுதுறது மனோசாரி தான் தானும் எழுதி பண்ணி அவங்க எப்படி போயிட்டாங்க.